0: ஒருத்தங்கிட்ட இப்ப உன் நிறைய நீ நல்லா நினைப்ப ஒரு ரூபாய் ஓட போன் யோன் தாத்தா
1: ஒரு அம்பை போவானா
0: Yeah, money!